சபரிபவனி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. நமது சபரியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.

சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்து வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று மன்னவர் எல்லாம் பார்க்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத்தோழிகள்.

சாரிதமபமகரிசயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். சகரிகமனிதமனினி புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார். தாதகிடதகஜனு தயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். தகஜனு தகஜிமி தக தோளில் மலையை தூக்கிய வீரர் வந்தார். வீதமபமகரிக

சீதையை மறு கண்ணால் பார்த்து நின்றான், சீதையை மறு கண்ணால் பார்த்து நின்றான். மறுநொடியில் வில்லெடுத்து அம்பு தொடுத்தான். முறிந்தது சிவதனுசு, அந்த ஒலியுடன் சிரித்தது அவள் மனசு. ஜெய ஜெய ராமா சீதை ராமா, தசரத ராமா ஜனகன் மாமா, ஜெய ஜெய ராமா சீதை ராமா, ஜெய ஜெய ராமா சீதை ராமா, தசரத.

நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அழகான ஒரு ராமர் பாடல், பக்தி பாடல் ஒலித்து சென்றது. அருமை, அழகு. அடுத்ததாக நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? படம் மௌனம் பேசியது, பாடல் 60 ஆயிருச்சு என்று கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி அவர்களுக்கு 60 ஆயிருச்சாம். தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

மௌனம் பேசியது திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ஆவடியான்கோல் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில்.

நிகழ்ச்சிக்கு முதலாவதாக மலுதூவி வாழ்த்து தெரிவித்து இரு கைகூப்பி வணங்கி நிற்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். பக்தி பாடல் ராமரை கண்முன் கொண்டு வந்து ஸ்ரீராம ஜெயம் என்றும், பாடல் இனிது நன்றி என்றும், தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். கரூர் மாவட்டம் சிபிஆர் அவர்கள் இதயத்தை தூவி வாழ்த்து தெரிவித்து அழகான கண்ணனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு, வாருங்கள், வணக்கம். அழகாக கற்பூர தீபாராதனை காட்டி அருமையான நடனமும் ஆடிக்கொண்டு வடிவேலு கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று பாடலுக்கு பின்பாட்டாகவும், சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி என்று ஒரு பெரிய பொம்பளைய டான்ஸ் ஆட விட்டு கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிபிஆர் அவர்கள். அப்புறம் ஒரு ஃபேவரட் பாட்டி ஒன்று, சிறப்பு. அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும், சிபிஆர் அவர்கள் இந்த மாதிரி குழந்தை ஆடுறத போடுங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் அதெல்லாம் போட்டு போடுறீங்க, சிறப்பு. தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் அவர்கள் வெற்றி பயணம் தொடரட்டும், நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மிக மிக அருமை என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் வேற லெவல் என்றும், மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். என்ன உங்களை ரெண்டு மூணு நாளாக ஆளே காணோம். இது யாரு, வாங்க என்று வணக்கம் தெரிவிக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணன் பாடலா இது, சூப்பர் என்று கூறியிருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். படம் சின்னத்தாயி பாடல், நான் எரிக்கற மேலிருந்து எட்டு திக்கும் பார்த்திருந்து என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜி, எங்கள் விதுராக்குட்டி கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் நமது சபரி சொந்தங்களுக்காக இந்த பாடல்.

சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல். கேஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா இவர்களின் குரலில் அழகான பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த அரசகுமாரன் விஜி, எங்கள் விதுராக்குட்டி கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ, சவரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள், அசத்துறீங்களே, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும், தேங்க்யூ, ஆஹா அருமை என்றும், சரியான பாடல் என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று பின்பாட்டாக பாடி கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் அருமை என்று அழகான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் தரியில் வேலை இல்லை, அதான் வீட்டில் பாப்பாவை பார்த்து கொண்டு இருக்கிறேன், அதான் நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஓகே சார், ஓகே சார், வேலையை பாருங்கள், பிள்ளையை முதல்ல பாருங்கள். அறிவிப்பாளர் அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள் ஏரிக்கரை மேலிருந்த அழகான பாடல், இசை அற்புதம், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், எனக்காகவும் பாடல் கேட்ட விஜி மேம் அவர்களுக்கு மிக்க நன்றி, இந்த பாடல் எங்கள் தாத்தாவுக்கும் மிகவும் பிடித்த பாடல், சிறப்பு, நன்றி. சிபிஆர் அவர்கள் மனதைவரோடு கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், சிறப்பு சேவை தொடரட்டும் என்றும் சரத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் ஒன்று கேட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள், அருமையான பாடல் விஜயக்கா, வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், என்ன ஜெயா இப்படி நல்லா இருக்கியா அம்மா? அறிவழகன் மங்கை அவர்கள், காக்கா எதுக்கு அக்கா இப்படி கத்துது, அதுக்கு பசிக்குதாமா? காக்காவே கத்தலையே, உங்கள் வீட்டுக்கிட்ட கத்துதோ ஒன்றுமோ. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் கடல் மீன்கள் பாடல். மானே ஒரு மங்கள சிப்பி உன் தாயே, மணி முத்தேன வந்தவள் நீயே என்ற அந்த அழகிய பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா, செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ.

கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் பி சுசிலா அவர்களின் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி என்றும், கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் வேற லெவல் சூப்பர் சாங் என்றும், கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், சூப்பர் என்ற அறிவிப்பாளர் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள், வணக்கம். கடல் மீன்கள் படப்பாடல் அருமை, அழகான தன் குழந்தை தாலாட்டு பாடல், பாடல் கேட்கவே ஆனந்தம். அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி சோழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும், அழகான பாடலை அழகான இசைத்திரத்தில் பாடலை எடுத்து நம்ம செவிக்கு குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோழச்சேரி ஆ விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் கங்கை அமரன், அழகான இசை இளையராஜா, அழகான பாடலை அழகாக செவியோரம் பாடி சென்றவர் பி சுசிலா. நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், அதிகம் கேட்டிராத பாடல், மிகவும் அருமை என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். ஜெயம் நல்லா இருக்கியா என்று கேட்டதற்கு, தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்டதற்கு ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள், நன்றாக இருக்கிறோம் அண்ணி, இனிமையான பாடல், எனக்கும் பிடித்த பாடல் அண்ணி என்று பதிவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருந்து செல்வம் செல்வி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனிட்டன் ஜோ விதுராகுட்டி சோலைசேரி என்று பதிவிட்டிருக்கிறார் சிறப்பு. நன்றி நன்றி. அடுத்ததாக ஒரு சிந்தனை சிதறல். சேகரித்து வைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. இனிய நற்காலை நல்விடியல் சிறப்பு நமக்கு தந்த முல்லைக்காடு ஆ பாபு அவர்களுக்கு நன்றி. கா பாபு அவர்களுக்கு நன்றி. கோவை மாவட்டம் கணபதி பகுதியில் இருந்து அடுத்ததாக வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரா சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில். படம் கோடை மழை, பாடல் தேன் தூங்கும் பூவே. அம்மா மகளுடன் அருமையான தேன் கலந்த பாடல், அதிகமா கேட்டிராத பாடல். கேட்போமா பாடலை?

கோடை மழை படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ் ஜானகி அவர்கள் குரலில். அம்மா மகளுடன் அருமையான தேன் கலந்த பாடல், அதிகமாக கேட்டிராத பாடல். விருப்பம் கோவை கணபதி பகுதி, ரா சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்களின் விருப்பத்தில் பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் இவருக்கு மட்டும் எப்பவும் பறவைகள் கத்திரமா

ஜானகி கண்முன் கொண்டு வந்து பூங்கொத்து கொடுத்து பாராட்டு தெரிவித்து பாடலுக்கு நன்றி என்றும் மனதவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் அப்படியா அக்கா சரி என்று சரி என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அப்படியா அக்கா சரி என்பதற்கு சிரித்து கொண்டிருக்கிறார். தாலாட்டு பாடல் அழகான பாடல் தம்பி என்று தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள் தன் தம்பிக்கு. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். சந்திரமோகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி என்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் பதிவிட்டிருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் விழிப்பு பாடல் தங்க குடம் எடுத்து இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களின் நன்றி வாழ்த்துக்கள் பாடல்.

விழிப்பு திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்களுக்காக பாடல். அழகான கிராமிய மணமணக்கும் பாடல். கதாநாயகனும் கதாநாயகியும் இருவரும் வயலோரம் பாடி செல்லும் காட்சிகள் செம அழகான பாடல். அழகான பாடலே, அழகான இசைத்தரத்துடன் பாடலை எடுத்து கொடுத்து நம்மை மகிழ்வித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி ஆ விஜய ரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை தந்தவர் கவிஞர் KCS அருணாசலம். அழகான இசையை வழங்கியவர் விஜயபாஸ்கர். அழகான பாடலை நம்ம செவியோரும் பாடி சென்றவர்கள் SP பாலசுப்ரமணியம் உடன் வாணி ஜெயராம். இந்த படம் 1979 எடுத்த படம். சிறு பிரச்சனை காரணத்தினால் படம் வெளிவரவில்லை. இயக்குனர் சந்திரமோகன், புதுமுகம் ஜான்சன் கிரேசி நடித்த முகம் இது நடித்த புதுமுகங்கள். இது ஒரு கிறிஸ்தவ படம், தமிழ் படம். சிறப்பு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல்களை பாட ராஜேஷ் சகோதரர் குடும்பம் சூப்பர். அரிதான பாடல்களை தேர்வு செய்ய மதுரை மாவட்டத்தவணை அழகர் சூப்பர். இவர்களின் மூளை நிறைய வேலை செய்கிறது. வாழ்த்துக்கள். பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர். பொன்னாடை போர்த்தி பரிசும் வழங்குகிறார். கோல்டி கேர்ள் என்று தங்க காயினையும் பரிசளிக்கிறார். சரத்தை கண்முன் கொண்டு வந்து சிறப்பு சேவை தொடரட்டும் என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் என்று அறிவிப்பாளர் அவர்களும், மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள், அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம, பாடலை ரசித்து கேட்டு போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து தெரிவிக்கிறார் மதுரை மாவட்டத்தவணி அழகர் அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் மனைவி ஒரு மாணிக்கம் பாடல் குங்கும நாயகி மங்கள சுந்தரி என்ற அந்த அழகான பக்தி பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

மனைவி ஒரு மாணிக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான ஒரு பக்தி பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் விருப்பத்தில். அழகான பக்தி பாடல் ஜெயம் என்று அறிவிப்பாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும், எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய விஜயக்கா அவர்களுக்கு நன்றி நன்றி என்று ஜெயம் சுப்பிரமணியம் அவர்களும், அம்மன் துணை என்று அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் குங்கும நாயகி மங்களசுந்தரி மதுரை மீனாட்சி சூப்பர் சூப்பர் சூப்பர் பாடல் கேட்க இனிமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் ஜெயம் என்றும், சிறப்பான பாடல் என்றும் கமலை கண்முன் கொண்டு வந்து கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள். சிபிஆர் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், டிஃபனே 11 மணிக்கு தான் சாப்பிட்றார், அவர் என்ன வெளுத்து கட்டுறாருன்ட்டு சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், சிபிஆர் அவர்கள் தேங்க்யூ என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், சித்ராவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், அழகான ரோஜாவையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று ஜெயம் சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் ஆத்தாவுன் கோவிலிலே பாடல் சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போது என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், செம்ம சாங்கு ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து, கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர்பு பாடல் என்றும். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜய அரசகுமாரன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கூறியிருக்கிறார். நன்றி பிரகாஷ். அடடா ஆஹா என்று பாடலை பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார் அறிவிப்பாளர் அவர்கள். அவ்வளவு அழகான பாடல் அது. அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணன் சாப்பிடுவது ரெண்டாவது ரவுண்டு என்றும். ரெண்டாவது ரவுண்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் அருமை, சூப்பர்ப் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், அருமை என்றும். சிபிஆர் அவர்கள், கீர்த்தி சுரேஷை கண்முன் கொண்டு வந்து அசத்துறீங்களே என்றும், ஆஹா அருமை இனிமை என்றும் சிபிஆர் அவர்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

உன்னை நான் சந்தித்தேன். திரைப்படத்திலிருந்து பாடல் தேவன் தந்த வினை. தேவன் தந்த வினை அதில் தேவி செய்த கானம் என்ற அந்த அழகான பாடலை காலேஜ் ஃபங்க்ஷனில் பாடும் பாடல் வேண்டும். விருப்பம் அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைச்சேரி, எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் செல்வம் செல்வி, எங்களுக்காக அந்த பாடலை தாருங்கள், மிக்க நன்றி என்று கேட்கிறார் செல்வம் அண்ணே. பாடல் இதோ.

உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான செம்மையான சூப்பரான பாடல் ஒலித்து சென்றது. டிஆர்னு நினச்சிடாதீங்க. விருப்பம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி, அனிட்டன் ஜோ, தங்கை விதுராகட்டி சோலைச்சேரி, எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் ஒலித்து சென்றது.

சிபிஆர் அவர்கள் கீர்த்தி சுரேஷை கண்முன் கொண்டு வந்து அசத்துறீங்களே, ஆஹா அருமை இனிமை என்றும், வாவ் சூப்பர் என்றும், ஒரு பையன் என்ன அழகான பாடல் என்கிறான். செல்வம் செல்வி அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை எங்களுக்காக வழங்கிய ஆர்ஜே விஜி மேம் அரசகுமாரன் அவர்களுக்கும் பாடலை லைக் செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று பாராட்டியிருக்கிறார் சிறப்பண்ணே. பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் எழுந்து நின்று விசிலடித்து பாராட்டி வேற லெவல் என்றும், எங்களுக்காக பாடல் கேட்டமைக்கு நன்றி செல்வம் தாத்தா இப்படிக்கு சோலைசேரி விதுராக்குட்டி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், அசத்துறீங்களே என்றும், பாடல் இனிது நன்றி என்றும், இனிமையான இதமான பாடல் என்றும், இந்த பாடல் எங்கள் பாட்டிக்கும் பிடிக்கும் விதுராக்குட்டி. அறிவழகன் மங்கை அவர்கள் சூப்பர் அக்கா அழகாக பாடுறீங்களே, அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் தான் நீங்கள் வரவே மாட்டீங்களே, சூப்பர் சூப்பர் என்றும், செல்வம் செல்வி அவர்கள் இசையாலே பண்பலையுடன் இணைந்தோம் நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டன, நமது பண்பலைக்கும் பண்பலையில் உள்ள அனைத்து அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் செல்வம் கோயில்பட்டி. மேலும் பாடலை கேட்டு வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். அனிட்டன்ஜோ தங்கை விதுராக்குட்டி சிறப்பு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், பாடும் நிலா எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், எஸ் ஜானகியையும் கண்முன் கொண்டு வந்து பூங்கொத்து கொடுத்து பாராட்டு தெரிவித்து, அறிவழகன் மங்கை அவர்கள் தேவன் தந்த வீணை அழகாக இசைக்கிறது சிறப்பு அறிவு. அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக படம் கற்பகம் பாடல் அத்தை மடி மித்தையடி என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடலிடும்.

0: என்னமா மீனாட்சி உன்ன சரியா வேலை வாங்குறாப்புல இருக்கு?
1: வேலையா? இப்ப அவளுக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சுண்ணா. ஆமா, தாத்தா எங்கன்னு கேட்டா நம்ம அப்பாவை கை காட்டுறா.
0: அப்படியா?
1: ஆமா. இப்ப என்ன காட்டு சொல்லி பாக்குறியா? சரி சரி, நாடகத்துக்கு நேரமாச்சு, வாங்க போலாம்.
0: இரு குழந்தை, எப்படின்ட்டு அது பாப்போம். எங்கம்மா உன்ன காமிக்க சொல்லு.
1: எம்மாடி அத்தை இங்க காமி பாப்போம்.
0: என்னது அத்தை எங்க உன்ன கைய காமிக்குது? அப்பா அதத்தான் அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காளோ?
1: நினைக்கும் இல்ல.
0: எங்க பாப்போமே, அதை கூப்பிட்டு பாப்போம்.
1: அம்மா
0: நீ போ, நான் தான் சொன்னானே அது, அதத்தான் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு.

கற்பகம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது பி சுசில அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர், அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிபிஆர் எதுக்கு பிஐய கண்முன் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. ஐயோ பயமா இருக்கு எம்மா அப்படின்னு பயப்படுறாங்க அறிவிப்பாளர் அவர்கள். பூனையும் காட்டுறாரு எதுக்குன்னு தெரியல. பூனையும் தூங்குதான் அந்த பாட்டுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள் பேயை கண்முன் கொண்டு வந்து அதி பயமா இருக்கு என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் சிபிஆர் அவர் ஒரு பூனை இவர் ஒரு பூனை, இந்த பாட்டுக்கு பூனையும் தூங்குதான். தேன்மொழி முருகன் அவர்கள் அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா பாடல் அருமை இனிமை தேர்வு செய்த அறிவு மங்கை சூப்பர் வாழ்த்துக்கள். சிபிஆர் அவர்கள் பாடலே கேட்டு அழகாக தூங்குறாரு, காலையும் ஆட்டிக்கிட்டு தூங்குறாரு சூப்பர். அறிவிப்பாளர் அவர்கள் ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், சிறப்பு தேர்வு செய்த நெஞ்சத்திற்கு வாழ்த்துக்கள் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்றும் சிறப்பு நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் இன்று நமது சபரி பண்பலையில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பு என்றும், அடடா ஆஹா என்ற அறிவிப்பாளர் அவர்கள் பாடலுக்கு சிபிஆர் எதுக்கோ அழுவுறார், அழாதீங்க அழாதீங்க சனிக்கிழமை பண்ணுறேன், சனிக்கிழமையும் முடிஞ்சால் தான் பண்ண முடியும், ஒரு ஊருக்கு போவேன்ருக்கு பார்ப்போம். அறிவழகன் மங்கை அவர்கள் எதுக்கு அண்ணா அழுவுறீங்க, பிரியாணி வேணுமா குச்சி மிட்டாய் வேணுமா குருவி ரொட்டி வேணுமான்னு கேட்பாங்க, யாராவது பிரியாணி வேணுமான்னு கேட்பாங்களா பாருங்க சிறப்பு. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி இதுவரை அழகாக தொகுத்து வழங்கிய விஜய் அக்கா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். ஜெயம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றிகள். இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 11:21. இதுவரை அழகழகான பாடல்களையும் அருமையான பாடல்களையும் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் நமது சபரி இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.